கிணதாது உனாகிறதுக்கு தான் கேட்டு கேட்டு கேளு கேளு கிணு தாதா அதா தாத்தா கேன தக தக தக கேன கேன கேன கேன கல்